0: நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உங்களை நாங்க முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் இன்னும் அதிகமாக அன்பு கூறுவதற்கு உங்களுடைய அன்பையும் உங்களுடைய அனாயிண்டிங் பவரை, உங்களுடைய அபிஷேகத்தை எங்கள் மேல் புதிதாக ஊற்றும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து உங்களுடைய சித்தத்தின்படி ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி சிஸ்டர் ஊழியருக்கான ஜெபத்தேர் எடுத்து அருமையான துணிப்பாடல் எடுத்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியாக உயர்த்தி ஜெபித்து துதித்த உங்களையும் உங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்குமே தேவசமாகத்தை கூறுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நாமம் இப்பொழுதும். நன்றி சிஸ்டர்.
0: God bless you.
1: ஆமேன், God bless you. அமீன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய அந்நியர் தின நாளா இருக்கிறபடியினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிறிய கவிதை அந்நியர்களுக்காக வாழ்த்துக்கள் கூற ஆசைப்படுகின்றேன். கர்த்தரி நாமத்தினாலே அனைத்து அந்நியர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஆய்த்திருக்கிற விசேஷ தெரிவித்துக் கொள்வதே. கர்த்தர் நாமம் ஒன்றை மையப்படுவதாக. அந்நியர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள், உலக அந்நியர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள், பள்ளி அனைத்து அன்பு கரங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள், பள்ளி அனைத்து அன்பு கரங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். 10 மாதம் சுமந்து பருவ காலங்கள், 10 மாதம் சுமந்து அந்த பருவ காலங்கள், பகலிரவாய் பகலிரவாய் பசந்தந்த அந்த அன்பு கரங்கள், 10 மாதம் சுமந்த பருவ காலங்கள், பால் பகலிரவாய் பாசம் தந்த அந்த அன்பு கரங்கள், குறைவின்றி

நிறைவாக வேண்டிக் கொள்வட நினைப்பதை, வேண்டிக் கொள்வட நினைப்பதை நிறைவாக செய்து முடித்த அந்த அன்பு கரங்களுக்கு குறைவின்றி நிறைவாக வேண்டிக் கொள்வதை விட நினைப்பதை விட நிறைவாக செய்து முடித்த அந்த அன்பு கரங்களுக்கு இந்த நாள் வாழ்த்துக்கள், அந்நியர்த்தின வாழ்த்துக்கள். பெற்றெடுத்தீர்கள் எடுத்து வைத்து சுமந்து தாலாட்டு பாடி தாய்ப்பாலை ஊட்டி நிலாவை காட்டி சோறூட்டி, பெற்றெடுத்து எடுப்பில் சுமந்து பெற்றெடுத்து எடுப்பில் சுமந்து தாலாட்டு பாடி தாய்ப்பாலை ஊட்டி நிலாவை காட்டி சோறூட்டி, வீட்டோரங்களில் கனிதரும் செடிகளாய், வீட்டோரங்களில் கனிதரும் செடிகளாய், நித்தமும் கனி கொடுக்க நித்தமும் கனி கொடுக்க இலையுதிரா மரங்களாய், இலையுதிரா மரங்களாய் எப்பொழுதும் தப்பாமல் கனி கொடுக்க வாழ்த்துகிறேன் அன்னிய தின வாழ்த்துக்களாய், வாழ்த்துகிறேன் அன்னிய தின வாழ்த்துக்களாய். இல்லத்தரசிகளாய், இல்லத்தரசிகளாய், புத்தி உள்ள ஸ்திரிகளாய், இல்லத்தரசிகளாய், புத்தி உள்ள ஸ்திரிகளாய், குணசாலியாய், குணசாலிகளாய், கத்திருக்குள் மகிழ்கிறவர்களாய், கத்திருக்குள் மகிழ்கிறவர்களாய், வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறேன், வாழ்க வாழ்கவன வாழ்த்துகிறேன். அடுப்பின் அடியில் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள், அடுப்பின் அடியில் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள், பசும்பொன் நிறமாகிய இறகுகளின் சாயலாய் இருப்பீர்கள் என வாழ்த்துகிறேன் அந்நியர்களே. அடுப்பின் அடியில் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகளாய் பசும்பொன் நிறமாகிய இறகுகளின் சாயலாக இருப்பீர்கள், இருக்க வேண்டும் என வாழ்த்துகிறேன் அந்நியர்களை, வாழ்த்துகிறேன் அந்நியர்களை. அந்நிய தின வாழ்த்துக்கள் உலகின் அந்நியர்களுக்கு அந்நிய தின வாழ்த்துக்கள். ஆமேன். கர்த்தநாம ஒன்றை மகிமைப்படுவதாக. ஆமேன். இன்று வரை அன்னையாக அரவணைக்கிறது நம்முடைய பரம தகப்பன்தான். இன்றும் அவருடைய பாசத்துக்கு அளவே இல்லை. அவரிட்டாத உயரத்துல இருந்தாலும் நாம கூப்பிடும் பொழுதெல்லாம் எங்களுக்கு ஓடி வந்து எங்களை அரவணைத்து நீ அழுகிறாய். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி இன்றும் அரவணைத்து எங்களுக்கு ஆறுதல் அடி ஆறுதலான வார்த்தைகள் தந்து எங்களுக்கு ஆலோசனைகள் பல தந்து இந்த நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை நடத்தி வருகிற பரம அன்னைக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த நாட்கள்ல அன்னியா எங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரே, அந்த பாக்கியத்துக்காக கொடி கொடி சோஸ்திரம் நன்றி. ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார்.

Hallelujah. Hallelujah. மார்போடு ஆணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே.

ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் எனக்காக.

மாற்றுவார் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் ஒரு தாய் தீ

நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் மேஸ்

0: Alléluia. Amen. Hozzájtétő az ból, engeljáti téti járóanikre, és tápenekre szószra szeltenik, nendi szeltenik. Amen. Amen. கத்தனாவன் பிரியமைப்படுவதாக. சரியாற்ற நேரம் 7:29 நாங்கள் இதுவரை நேரமும் துதி பாடல் செபங்களுக்குடாய் கடன் சென்றது நாமத்தை உயர்த்திறோம். அவருடைய கர்த்தனா ஒன்றை மகிமைப்படுவதாக. இணைந்து உயர்த்தி துதித்த அனைத்து உள்ளங்களையும் ஊழியர்களையும் கர்த்தர் நாமத்தால் வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை எங்கள் குடும்பத்தை உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. அமீன். கர்த்தனா ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்கள் வார்த்தையின் சொல்ல போறோம்.
1: Recording in progress.
0: உங்கள் சகோதரி சுபாலங்க அவர்கள் எடுத்து வருகிறேன். நான்காவதாக வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்துல தேவ செய்தி பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள் எடுத்து வருவார்கள். நாங்கள் எடுத்து வந்து முடிவுச்சு பத்தி நன்றி ஜபமாய் ஏறெடுத்து மறு ஒழியப்போடு நாங்கள் இணைவோம். கர்த்தனா ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் இந்த நேரத்திலும் நித்திய வெளிச்சத்துல வார்த்தையின் வெளிச்சத்தை காண போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்களுடைய மன பிரகாசமான மனக்கண்கள் திறந்து உங்களுடைய வார்த்தை இருக்கிற வெளிச்சத்தை காண. இந்த நித்திய வெளிச்சம் நமக்கு வெளிச்சத்தை நித்தமும் கொடுக்கிறது. அந்த வார்த்தையின் வெளிச்சத்துல வெளிச்சம் காண அவளா இருக்கின்றோம். அப்படியாக ஊழியரை அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்துல வெளிச்சத்தை காண்போம். கர்த்தனா மகிமைப்படுவதாக. அழைப்போமா? இணைப்போம். வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் ஐயா. எடுத்து வாருங்கள். தொடர்ந்து நீங்கள் ஏமி புஷ்பராஜா வரவைத்து விட்டு நீங்கள் விட்டு செல்லுங்கள். நான் உங்களோடு
2: இணைகின்றேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியில் ஒரு தேவ செய்தி கொடுக்க என் அழைத்தவரே அந்த கிருபைக்காக மக்கள் நன்றி ஆனார். நான் கொடுக்கும் செய்தியை மறைத்து நீர் கேட்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை நீர் கட்டளை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. என்னை வழிநடத்தும் பரிசுத்த ஆவியானவரே, என்னை ஒரு பிரசன்னத்தால் நிரப்பும் ஆண்டவரே, வார்த்தைகளை கொடுக்கும்போது எந்த வித தடைகள் வராதபடி என்னை நீர் பாதுகாத்து வழிநடத்தவன் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென் ஆமென். இன்றைய நாளிலே செய்தியின் தலைப்பு வல்லமையின் வழி. உலகத்திலே அநேக வழிகள் இருக்கின்றன. இடுக்கமான வழி, விசாலமான வழி. இடுக்கமான வாசல் வழியாக நாங்கள் செல்கிறோம், விசாலமான வாசல் வழியாக உலகத்தார் செல்கிறார்கள். இங்கே நான் குறிப்பிடப்படுவது வல்லமையின் வழி. எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் வல்லவர். அவர் சர்வ வல்லமையுடைய தேவன். மாமிசமான யாவருக்கும் அவர் தேவனைய கர்த்தர். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரணம் ஒன்றும் இல்லை. நாம் தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்கும் போது அவருடைய அளவற்ற வல்லமை நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் கிரியை செய்கிறது. தேவன் நம்முடைய வாக்கை நிறைவேற்ற வல்லவர், சுதந்திரத்தை கொடுக்க வல்லவர், சோதிக்கப்படுறது உதவி செய்ய வல்லவர், முற்று முடிய இரட்சிக்க வல்லவர், சுகமாக்க வல்லவர், மறுத்தொடர்ந்து எழும்ப வல்லமை உள்ளவர், மறுபடியும் ஒட்ட வைக்க வல்லவர், நம்மை நிலைநிறுத்த வல்லவர், வலுவாதபடி நம்மை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தும் அவர் வல்லவர். வேதத்திலே யூதாவின் புத்தகத்திலே சர்வ வல்லவர் என்ற வார்த்தை ஏறக்குறைய 31 இடங்களில் வருகிறது. யோபு 5:17 யோபு 40 வரையிலும் விரிந்து பறந்து கிடக்கின்றன. சர்வ வல்லவர் என்பதுதான் யோபு தன் பாடுகளின் பாதையில் கற்றுக்கொண்ட பாடம். அவருடைய சிறையிருப்பு முடியும் போது யோக பக்தன், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நேர்த்து தடபடாதபை அறந்திருக்கிறேன் என்ற யோக 42 இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, வல்லமை தேவனுடையது. சங்கீதம் 62:11 வாசித்து பாருங்கள். வல்லமையை கத்தர்தாமே வைத்துக் கொண்டிருக்க பிரியப்படவில்லை, அதை மகிழ்ச்சியோடு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி சித்தமானார். யார் யார் வாஞ்சியோடு தாகத்தோடு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு தேவோரமே காத்திருக்கிறார்களோ அவர் எல்லோரும் மேலும் அளவற்ற வல்லமையை பொழுந்தருகிறார், நிச்சயமாக உங்களுக்கும் தருவார். பாருங்க, இந்த சங்கம வானொலி நித்திய வெளிச்சம் வார்த்தையின் வெளிச்சத்திலே இந்த பிள்ளைகள் வந்திருக்கிறார். இயக்கத்தோடு தேவன் இருக்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். சோஸ்ரம் பாருங்கள், மோசேயின் கையையும் மோசேயின் கோலையும் தன்னுடைய வல்லமையை கொண்டு ஒரு கருவியை பயன்படுத்தினர். மோசேயின் கை, மோசேயின் கோல். ஆனால் இந்த அநேகர் மோசேயின் கையும் மோசேயின் கோல் என்ன தெரியுமா? ஐபோன். ஐபோனை கையில வச்சிருப்பார். எலும்பக்கு ஐபோன், வாஷ் ரூம் போனாலும் ஐபோன், குளிக்க போனாலும் ஐபோன், ரோட்ல போனாலும் எதுவும், கடைக்கு போனாலும் ஐபோன், கையில இருக்கும் ஐபோன். அவனுக்கு அதுதான் இருதயம். இந்த ஐபோன் பழுதுபட்டா அது படுற பாடு அப்பப்போ. காரணமே இந்த சத்துருவானவன் அவனை திசை திருப்புறான். அநேக உலக கருவியல் மூலம் திசை திருப்புறான். ஆண்டோடைய வார்த்தையை கேளாதபடி, ஆண்டோடைய சத்தத்தை கேளாதபடி, இதோடைய வசனத்தை கேளாதபடி திசை திருப்பி கொண்டு வருகிறான். இதை அநேக அறிந்து கொள்வதில்லை. கைஃபோட கையில வச்சிருந்தா தாங்கள் பெரிய ஆக்கல் உண்டு, அவர் மற்றவருடைய ஆக்கல் ஆனது. ஆச்சு உங்க சொல்ற பாருங்க, மோசே கோலை நீட்டிய போது அற்புதமாய் சிவந்த சமுத்திரம் இரண்டாய் பிளந்து வழிவிட்டது. இன்னைக்கு எனக்கு ஒரு யோசனை வந்தது. மோசே கோலை நீட்டிய போது அற்புதமாய் சிவந்த சமுத்திரம் இரண்டாய் பிளந்து விட்டது. நான் யோசிச்சேன், இந்த சண்டை போர்க்காலங்களிலே அநேகர் பேர் இந்த இது கடல் வழியாகத்தான் கடந்து செல்வார்கள் அவங்காலம். அப்படியானால் ஏன் ஒரு ஊழியர் ஜெபித்து போரளவில் பாதியை செய்ய விடவில்லை? ஒரு கேள்வி. இந்த கேள்வி புலிகள் சரியானக்கு தெரியவில்லை. நான் சொல்வது என்னென்றால், இந்த போர்க்காலங்களிலே கடலை தாண்டித்தானே நடந்து போகணுமா? முழங்காலோ கடத்தோ தாண்டி. அப்படிப்பட்ட நேரத்திலே இலங்கையில் இருக்கிற ஊழியர்கள் அந்த கடலை பார்த்து ஜெபித்து அது ரெண்டா பிரிக்கவில்லை. ஏன் பிரிக்கவில்லை? காரணம் உங்களுக்கு தான் தெரியும். ஆமென். பாருங்கள், யோசுவாவுக்கு கத்த இந்த வல்லமையை கொடுத்தார். அந்த வல்லமையால் யோசுவா சூரியனையும் சந்திரனையும் தடுத்து நிறுத்தினார். எலியாவுக்கும் எலிசாவுக்கும் அந்த வல்லமையை கொடுத்தார். இங்கே சூரியனின் சந்திரனை ஒரு மத்தியாலும் தடுத்து நிறுத்த. சில பேர் என்றால் இந்த கனடா தேசத்துல ஒரு மத்தியால மாத்துவார். விண்டர்ல ஒரு மத்தியால முந்தி சமர்லாதம் பிந்தி, அது இதுதான் இந்த வார்த்தை தான் சொல்லுகிறார். அவருடைய அருள் அவ்வளவுதான். ஆமேன். ஒரு ஒரு ஊழிய ஜெபித்து ஜெபிப்பதை கேட்டேன். ஆண்டவரே, என் தேசத்து மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், கத்தரே தேவனோடு நிரூபிக்க வேண்டும், நீரே வல்லமையெல்லாம் உம்முடத்தில் வச்சிருந்தால் யாருக்கு என்ன பிரயோசனம்? உம்முடத்தில் இருந்து துருப்பிடிப்பதை விட எங்களுக்கு தந்து உயர்படுத்தால் நமக்கு நன்மை. எங்களுக்கும் ஆசீர்வாதம், உம்முடைய வல்லமே எங்களுக்கு கொஞ்சம் தாரம், எங்களுக்கு கொஞ்சம் அனுப்பு வந்து ஜெயித்திருக்கிறார். நல்ல ஜெபம். காரணம், கேட்டால் கத்தர் கொடுப்பார், கேட்காட்டி கொடுக்க மாட்டார். கேட்க வேணும், கேடுகள் கொடுக்கப்படும், தட்டுகள் திறக்கப்படும். இன்றைக்கு உலகத்திலே குறி சொல்லுகிறவர்கள், மந்திரவாதிகள் சாத்தனுடைய வல்லமையில கையில வைத்துக் கொண்டு மனித தேவாங்க தெய்வங்களாக இன்று கிறிஸ்தவர்கள் கூட அந்த டொரண்டோவில ஒரு இடமே மார்க்கம் மார்க்கம் அங்க அந்த இந்தியாவில இருந்து குறிச்சொல்ல இந்த கிறிஸ்தவர்கள் அவங்க ஆலயங்காலையும் பார்ப்பனும் நடந்து செல்லுவனும் ஒரு தினம் இல்லையன்னு டக்குன்னு படியறை கீழே போய் சாதகம் பார்ப்பனும். அப்படிப்பட்ட கிறிஸ்தவரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். தேவனுடைய ஜனங்களே, நாம் ஜீவனில் தேவனை ஆராதிக்கிறோம், அவருடைய வல்லமையை பயன்படுத்தி சத்துவன் வல்லமை அழிப்பது கூட அவசியம். இந்த உலகம் எல்லாம் இருண்டு போய் கிடக்கின்றது. அநேக மக்கள் ஊழியத்தை விட்டு கொஞ்சம் விலகி போகிறார்கள். அநேக தேவாலயங்களில் சினிமா தியேட்டர் வந்திருக்கு. எவ்வளவு வீதத்துக்குரிய விஷயம். நாங்கள் ஜெபிக்க வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து எந்த வல்லமையோடு ஊழியம் செய்தாரோ அதே வல்லமை கத்த நமக்கு தந்திருக்கிறார். எங்களுக்கு உங்களுக்கும் இந்த வல்லமை தந்திருக்க அதே ஆவியானவர் தான் நாம் பெற்றிருக்கிறோம். பேதுரு, யோக்கப்பு, யோகாப்பு, யோவான், அப்போஸ்தலப்போ இவரை பயன்படுத்தின கத்த நிச்சயமாகவே நம்மையும் பயன்படுத்துவார். இன்றைய எலியா எலிசா நாம் தான். சங்கம வானொலியிலே, வார்த்தை வெளிச்சத்திலே, நித்திய வெளிச்சத்திலே, கேள்விமத்தில் நிகழ்ச்சியிலே, வதையில சனிநாயகிலே வடுத்த நிகழ்ச்சியிலே கடந்தவர்கள் நாங்கள் தான். எலியா எலிசா இந்த எழுப்பதை கொண்டு கத்திற்கு தேர்ந்தெடுக்கிறார். துதி என் வல்லமை. இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் அது விடுறா இது விடுறான்னு மண்ட சூரியனை சந்தை சுத்தி வாரான் சந்திரனை சுத்தி வாரான் எல்லாம் நல்லது. ஆனால் எந்த விஞ்ஞானியாலும் கண்டுபிடிக்க முடியாத மகாபலி துதியிலே இருக்கிறது. துதியின் வல்லமை விஞ்ஞானிக்கு தெரியாது. துதிக்கும் போது கத்தோடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. 11 இன்று காலை இந்த நித்திய துதித்தோம் ஆராதித்தோம் ஒரு பிரசன்னம் இறங்கி வருகிறது. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுங்கிற தேவாதி தேவனுடைய சமூகம் இறங்கி வருகிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஒருமித்து ஒன்றாக துதித்து ஆராதித்து ஜபிக்கும் பொழுது தேவனுடைய சமூகம் இறங்கி வருகிறது. முழு பரலோகமே நம்மோடு இருப்பதால் நாம் மகா வல்லவர்களாக மாறுகிறோம். சங்கீத 141 என்ன சொல்கிறது? சங்கீத 141 தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுறது நல்லது, துதித்தலும் இன்பமும் ஏற்றதுமாயிருக்கு சங்கீதம் சொல்லுது. பாருங்கள், 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே பயிற்சி பெற்ற இஸ்ரவேலர்கள் காண்டாமிரத்துக்கு ஒத்த பிறகு கானான் தேசத்துக்கு வந்தார்கள். ஏ அவ்வளவு வல்லமை. ஆனால் அங்கே எரிகோ கோட்டை இஸ்ரேலுக்கு முன்பு எரிகோ கோட்டை இஸ்ரேலுக்கு முன்பு அடைக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்து இடும்பு தாப்பாக்கள் வெங்கடாவுக்கு சவாலிட்டு இந்த பார்க்கும் பொழுது இந்த எரிகோ கோட்டை, எரிகோ கோட்டை இப்போ அழியாமல் இருக்கின்றது. அது ஒரு பெரிய கோட்டை, இப்போ அழி இஸ்ரேல காணப்படுகிறது. எரிகோவை தடுப்பது கத்தர் கொடுத்த ஆயுதம் என்ன? விஜயங்க என்ன கொடுத்தாரா? 5வது புல்டோசர் கொடுத்தாரா? இல்ல, அது கொடுத்த ஆயுதம் என்ன தெரியுமோ? துதியே அந்த துதி. துதிக்க துதிக்க வெட்டுண்டு விழுந்தார். அவர் 6 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாளில் 7 முறை சுற்றி அதன் பின்பு எக்காலத்தை விளங்கி சத்தமிட்டார். 7 என்பது ஒரு ஒரு நல்ல ஒரு நாள். 7ஆம் நாள் 7 என்று சொல்லும்போது ஆசீர்வாதமான நாள். அன்றைக்கு எரிகோ கோட்டை விழுந்து நொறுங்கியது போல வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாய் எலும்பி நிற்கிற ஒவ்வொரு எரிகோக்களும் ஒவ்வொரு தடைகளும் சத்துடைய போராட்டங்களும் சோஷ சத்தத்தால் நொறுங்கி விழு. துதியால் உங்களுக்கு திறந்த வாசல் உண்டாம். அமேன், அமேன். நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும் போது எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கு என்ன, இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு போறார்கள் என்ன செய்யணும்? உடை நகை நடைய காட்ட போகணும். அதுக்கு தான் போற சேர்ச்சுக்கு. வார்த்தையை கேட்கவோ ஆரம்ப சத்தியத்தை கற்றுக்கணுமா? அது இந்த உடை என்ன, நகை என்ன, நடை என்ன, இதை பார்க்கத்தான் போகணும். உங்களுக்கு தெரியும், நீங்களும் அப்படி போயிருப்பீர்கள். ஆமென். அவர் வாசல்கள் துதியோடும் அவர் பிரகாரங்கள் போல்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கும். சபைக்கு போறாண்டாயா, வெறும் கையோட போகாதீங்க, சில்லற காசோட போகாதீங்க. இந்த அநேக சில்லற காசோட போய் இந்த காணிக்க போறது மெல்லமா போறேன்னா சத்தம் கேட்கக்கூடாது. கத்தருக்கு தெரியும், டேய் சில்லற போடுறாங்க, தெரியும். நான் பார்த்தேன் எங்கட சபையில கூட பெரிய கோட்டை சூடாச்சு இருக்கிறார்கள், இவங்களாம் பெரிய ஆக்கள் அப்பான்னு நான் பார்த்தா அவர்கள் போய் பார்த்து கோட்டை போட்டு மெல்லமா போடுறாரு. இப்போ பார்த்தேன் சில்லற காசு போடுறாரு, இது கிட கூடைய சில்லற காசு போட்டிருக்கிறது. ஷோ டை அங்கட சொல்லுத வேறு. ஆனா வேதம் என்ன சொல்றது? அவர் வாசல்கள் துதியோடும் அவர் பிறார்கள் போற்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவர் நாமத்தை சோதிக்க வேண்டும். கத்தரை போல நம்மை நேசிக்கிறவர் வேறு யாரும் இல்லை. அவரை போல மனதுருகி கம்பேஷன் அற்புதங்களை செய்கிற தேவர் யார் உண்டு? அவரை போல நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதவிக்கிறவர் வேறு யார் இல்லை. அவரே ஒருவரே ராஜா ஆதி ராஜா கத்தாதி கத்த அவரே ஒருவரே துதிக்கும் கணத்துக்கும் மாய்மைக்கும் பார்க்கிறாங்க. பாருங்க தேச பிள்ளைகளை, துதிக்கிற இடத்தில் கத்தர் இருப்பார். என் நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். சில பேருக்கு இந்த வாக்கு தெரியாது. துதிக்கிற வீட்டிலே தெய்வ பிரசனம் அதிகமா இருக்கும். தேவ தூரம் இறங்கி உள்ள உண்மையில கண்டு துதிக்க துதிக்கிற வீட்டில சமாதானம் உண்டு. தேவதூர் இறங்கி வருவார்கள். நான் ஒரு சாட்சி சொல்வேன். இந்த சங்கமாக ரேடியோ ஒரு வயது முதியோர் ஒருத்தர் இதெல்லாம் ரேடியோ போட்டுதான் நான் படுப்பேறேன். அது துதிகள் ஆராதனை செய்திகள் நித்திய நடந்து கொள்வோம். ஏனென்றால் இந்த ஒரு அணுகாது. காரணம் இந்த வீட்டிலே தேவனுடைய வார்த்தையை துதி பிரசன்னம். ஆனால் சில வீடுகளுக்கு போதும், ஐயா கருப்பு கருப்பா இங்கே நடமாடுகிறது, இடைவெளியே கெட்ட சொற்பனம் வருகிறது, இடைவெளியே கட்டு நாட்காடு எல்லாம் கேள்வி கட்டு நாட்காடு ஆடுமா, யாரோ செய்வன செய்து விட்டாங்க என்று துக்கத்தோடு சொல்ற. காரணம் என்ன? அங்கே துதி இல்லை, அவருக்குள்ள மகிழ்ச்சி இல்லை. என்னுடைய சின்னமாரால் இலங்கையில டிரான்ஸ்ஃபராக போனான், வீட்டுக்கு போனான். அப்போ அவர் சொன்ன அடுத்த வீட்டில் இருந்து பேய் இறங்கி செய்ய வேண்டாம், வீட்டில் இருக்க சாமான் தூக்கிட்டு மரத்துக்கு மேலே தொங்க விட்டுருப்பான். நான் நம்பல பார்த்த உண்மையாக நடந்தது. பத்து வீட்டில் இல்லை சார், இந்த கிச்சன் சாமான் தான், அதுமே கொண்டு மரத்தில் தொங்க விட்டுருப்பான். அடுத்த நாள் காலை வேவே மரத்தில் எடுத்துக்கொண்டு வரதான். இது கட்டும் பாருங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருந்த போது தங்களுடைய வேதனை நினைக்கவில்லை, கால்கள் தொழுவத்தில் கட்டியிருப்பதை குறித்து பொருட்படுத்தவில்லை. நடுராத்திரியிலே நாங்கள் தான் நடுராத்திரியிலே குரட்டானவர் நாங்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார். காவலிலே வைக்கப்படுறோம் அதை கேட்டுக்கொண்டிருந்தார். நடுராத்திரி என்ன நடந்தது? வேதம் என்ன சொல்றது? அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, கதவுகள்லாம் திறந்தன, எல்லா கட்டுக்களும் கலண்டு போயிட்டு முடிவாக சிறைச்சாலைக்காரனும் அவருடைய வீட்டாரும் ஞானசாரும்படி கத்தர் அனுக்கிறன் செய்தார். துதியின் சத்தம் சிறைச்சாலை அசைத்தது, ஆத்மாக்களை ஆதாமன் தந்தது. எத்தனையோ ஊழியக்காரர்கள் பிரபண ஊழியர் சிறையில் போயிருக்கும் பொழுது அவர்கள் துதித்து அநேக புஸ்தகங்கள் பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். கத்தர் நம்மை பார்க்கும் போதுதான் எதிர்பார்ப்பு உண்டு. இந்த ஜனத்தை இறக்கென்று ஏற்படுத்தினர், இவர் துதியை சொல்லி வருவார். எஸ்ஐயா 41:21. ஆகவே தாவது ராஜா சொல்லுகிறார், கத்தரை நான் எக்காலத்தும் சோஸ்தரிப்பேன், அவர் என் துதி என் வாயில் இருக்க. கத்தருடைய நாமத்தை சொல்லி சொல்லி அவரை துதியுங்கள், அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் தியானித்து அவரை துதியுங்கள். சிறு வயதிலிருந்து அவர்கள் நன்மையில் தியானிகள். எங்களுடைய ஃபேமிலி டாக்டர் வந்து என்ன பண்ண எக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் விட்டுட்டார். நீ பிரெட் ஒர்க்காக செக் பண்ணுவோம். அப்போ இன்றைக்கு ஸ்பெஷலிஸ்ட் சொன்னேன், உனக்கு ரத்தம் எல்லாம் ஒழுங்காக இருக்கு, உனக்கு ஒன்றும் இல்லையென்று, ஒற்று வியாதியும் உனக்கு இல்லையென்று. அவன் அப்புறம் சொல்ற 85 வயதுல எனக்கும் இப்படி வருமா, இப்படி இருப்பான்னு சொல்ற. காரணம் என்ன? நாங்கள் ஆண்டவரை நோக்கி துதி துத்து நேரங்களையும் காலங்களையும் தேவனுக்கு கொடுக்க முடியாது. தேவன சரீரம் இந்த சரீரம் தேவனுடைய என்னுடைய இல்ல, அவர் எங்கே காப்பாற்றுவார்? அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அதை வல்லமை ஆகாயத்தை பார்த்து துதியுங்கள், அவருடைய வல்லமையில கிரியை பார்த்து துதிக்கணும். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது மத்திய 26 வந்து, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு விழுந்திருக்க கூடாதா? அருமையான ஒரு வார்த்தை, ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழுந்திருக்க கூடாதா? இதுக்கு விடை எப்ப வரும் தெரியுமோ? வருகிற சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையிலே ஆராதனை அபிஷேகம் நிகழ்ச்சி நடக்கின்றது. எல்லாருக்கும் செய்து கொடுத்துக்கிறோம் பிள்ளைகளே. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை எனக்கு 5 மணி, உங்களுக்கு 8 மணி ஆராதனை அபிஷேகம் நிகழ்ச்சி எது வாருங்கோன்னு எல்லோரும் ஓம் கண்டிப்பாக வருவோம்னு சொல்லுவோம். என்ன செய்வார்கள்? இளையம் வைப்பார்கள். முடிய வேண்டிய 5 மணி கொடுமோன்னா 4 மணிக்கு இளையம் வைப்பார்கள். எல்லாம் அடிக்கும், கிரிங் கிரிங் அடிக்க பிசாசு சொல்லும், மகனே சனிக்கிழமை அருமையான நாளடா, நீ தலானியா மற்ற பக்கம் புரட்டி கட்டுப்பிடிச்சு படுத்துரு, நல்ல நித்திர வருன்ற படுத்துடுறோம். படுத்துட்டு அது வரமாட்டோம். புற என்ன சொல்லணும்? இலேசி பிரதர், எல்லாம் வச்சனா அடிக்க இல்லை பிரதர், நித்திரையா போறேன் போய். அப்ப பிசாசு என்ன, மகனே நம்மாலடா வாராமச்சான்னு பிசாசு கூட்டிக்கிறேன் போய் சொல்லி போட்டார். என்ன அவர் எல்லாம் அடிக்க நிப்பாட்டி போட்டு படுத்தவர், எல்லாம் அடிக்கன்னு போய் சொன்னா ஆற்றப்பிடல சத்துருட பிள்ள, அது வராம இருந்தா நல்ல கலந்து கொள்ள நல்லதா போச்சு. ஜெபத்துக்கு ஈடானது வேறு ஒன்றும் இல்லை. ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையெல்லாம் வல்லமை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். அநேக கிறிஸ்தவர் ஜெபிக்காததினால் வல்லமே தடுமாறுகிறார்கள். சில பேருக்கு ஜெபிக்க பயம், சில பேருக்கு நேரம் இல்லை, சில பேருக்கு இதுக்கு பாருங்க ஜெபிக்க போனை கொடுத்தா வாங்குற அஷ்டம் பெரிய அவசரம் பிடிங்க அனுப்பிடாங்க. சில பேர் ஜெபிக்க மாட்டாங்க, சில பேர் ஜெபத்தை கொடுங்க காட்டு வேலையும் இந்த நேச்சுல பார்த்துக்க ஜெபித்தோன்னா போனை கையில வாங்கிறார். லூக்கா 21:36 இயேசு சொன்னார், ஆகியால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரங்களை எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்ற. இதே ஒருவர் கேட்டு, ஐயா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், நாங்கள் படுக்கிறோம் இல்லையா சாப்பிட்றோம் இல்லையா, அப்படியே மடையா நீ பாரு, படுக்க போயக்கே ஜெபம் பண்ணி படுப்பாரு, உடம்பேக்கே ஜெபம் பண்ணு. சில பேர் தேவையில்லா கேள்வி வைப்பாரு. கத்தருக்கு சோசம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் எழுதியிருந்த லெஸ்ஸி பிரதர் ஒரு துருக்கி அனுப்பியிருந்த மகா சிவராத்திரி நல்லா இருந்து பழைய காலத்து கதை ஏதோ ஞாபகம் அம்மாச்சு ஒரு பிரசங்கத்தை கொடுத்துருந்தார் யூடியூப்பு கூட எல்லாருக்கும் அனுப்பியிருப்பார், கேட்டு பாருங்க. சிவராத்திரி என்னென்னாலாம் சிவராத்திரி கரைக்கிறேன், ஒருவன் காட்டுக்கு போனாலும் புடி வந்துட்டு தான் மரத்துக்கு மேலே ஏறிட்டானான், மரத்துக்கு மேலே ஏறினால் அவன் பயத்தில் ஒவ்வொரு இலையும் பிடுங்கி பிடுங்கி போட்டான், நித்துள்ளாம இருக்க அந்த ஒவ்வொரு இலையும் கீழே விழுந்துதான். இப்படிய பார்க்க அது சிவலிங்கம் விழுந்துதான், கேட்டு பாருங்க. இப்ப விழித்திருந்து ஜெபம், நாங்கள் கூட வேதங்கள் சொல்லுது ஜெபி விழித்திருந்து ஜெபிக்க வேணும். இரா விழிப்பை ஜெப கூட்டம் ஏன் செய்கிறோம்? அத்திலே கீழே போடவா இல்ல, அநேக காரியங்கள் இருக்கின்றன. அவன் அத்தி ஏறவே அத்தி மரமா, அது அடுத்தபடி இருக்கட்டும். பரலோ லெஸ் கேட்டு பாருங்க, சிவராத்திரியை பற்றி போட்டிருக்கிறார், அருமையான ஒரு விளக்கம், அது எல்லோருக்கும் அனுப்பியிருக்க தேவை செய்து கேட்டு பாருங்க. மகா சிவராத்திரி என்னன்னு, பரலோகத்துக்கு நம்முடைய இடவிடாத தொடர்பு இருக்க வேண்டும். எங்களுக்கு தொடர்பு, எங்களுக்கு ஐபோன்ல என்ன தொடர்பு, முடிஞ்ச ஐபோன் படுத்த ஐபோன் தொடர்பு எல்லாம் ஐபோனோட தான். ஆனால் ஒரு நாளைக்கு தெரியும் ஐபோன் விளையாட்டு. கட்டிடத்தில் அளவில்லாத வல்லமை உண்டு, அமைதியா இருக்கிறவர்களுக்கு அவர் அதை கொடுப்பதில்லை. என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும், காசை கட்டுறாங்கோ அதை நான் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்காக விரும்பி பிரார்த்திக்க இதனுடைய வலிமையை கேளுங்கள், ஜெபத்தில் போராடுங்கள். பாருங்கள், இந்த சங்கம வானொலி உண்மையிலே தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். 1988 அது மட்டுமல்ல, அநேக ஊழியக்காரர் ஐயா எங்களுக்கு வார்த்தைகள் நேர்த்து தாருங்கள் என்றார். இன்றைக்கு கோல்பதை நிகழ்ச்சியிலே ஜெர்மன் தேசத்தில் இருந்து ஒருவர் கலந்து கொண்டார். அவர் சொன்னார், நான் கலந்து கொள்ள வாரம் நான் நெற்றி அனுப்பினேன். அவர் வந்து கலந்து கொண்டார். அது மட்டுமல்ல, அவர் நாளைக்கு வெள்ளிக்கிழமை முதலாவது செய்து கொடுக்கிறார் ஜெர்மனியில் இருந்து. ஜெர்மனிக்கு 1:30 காலை வருவாரோ விசுவாசிப்போம். காரணம் என்ன, நாங்கள் தேவனை ஆராதி துதிக்கும் பொழுது நாங்கள் செய்கிற காரியங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அநேருக்கு தெரியாது. நீங்க இந்த தேவ செய்தியை பாருங்க, அந்த யூடியூப்ல போய் பார்க்கறது இல்லை, பாருங்கள் தேவ செய்தி எத்தனை பேர் கேட்டிருக்கிறார்கள். ஹெப்சி டேவிட் இந்தியாவில் இருந்த சகோதரி செய்தி கொடுத்தா 300க்கு மேலேப்பட்டு கேட்டிருந்தார். அந்த ஹெப்சி டேவிட் செய்தியை நான் பல முறை கேட்டேன். தாயை சேர்ந்த சகோதரிய செய்தியை கேளுங்கள். ஹெப்சி டேவிட் பிரதர் அனுப்பியிருப்பார். அந்த செய்தியை கண்டிப்பாக ஆழமான சத்தியம். நான் திகைத்து போனேன், இவ்வளவு ஆழமா செய்தி கொடுக்க இப்படி இந்த பவர் வந்தேன். தயவு செய்து கேட்டு பாருங்கள். சங்கம வானொலியில நீங்க போட்டா வேற மாட்ட செய்தி கேப்சி டேவி. ஏன் நான் சொல்றேன் என்றால், அந்த சகோதரி என்னை அழைத்து, ஐயா உங்களுடைய ரேடியோல நான் பகிர்ந்து கொள்ள வேணும்னு சொன்னேன். இந்தியாவில் முன்பு எனக்கு தெரியாது, நான் என்னை நெற்றி அனுப்பினேன். அம்மா கேளுங்கள் என்று கேட்டேன். அது மட்டுமல்ல, அவர் எனக்கு ஒரு நெற்றி அனுப்பினார், தாங்கள் ஒரு ஜெபக்கூட்டம் செய்கிறோம் உண்டு. நான் கலந்து கொண்டேன் அதிகாலை வேலை 6 மணிக்கு. பார்த்தா 68 பேர் அந்த ஸூமில் தொடர்ந்து இருந்த 68 பேர் கேட்டுக்கொண்டிருந்தார். நானு முதல்வரார். இப்போ என்னன்னா, திருப்பி என்ன கேட்டார், ஐயா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அபிஷேக ஆராதனை அந்த நிகழ்ச்சியை இந்த லிங்கை எல்லாருக்கும் அனுப்பிட்டான், எல்லாருக்கும் அனுப்புங்க. அப்படியானால் இந்த சனி ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த அபிஷேக ஆராதனையிலே 70க்கு மேல் கண்டிப்பாக வருவார். இந்தியாவில் இருந்து தொடர்ந்தவாக நழுவுறாங்க, ஆனா இந்தியாவில இருந்து போட்டு பாருங்க. சனிக்கிழமை நித்திர கொண்டாலும் முடிச்சோட போட்டு பாருங்கள். இந்தியாவில் அப்படி கத்துற ஆசீர்வதிக்கிறார். அந்த சகோதரிக்கு யார் முன்பு தெரியாது, லிசிபிரதுக்கும் தெரியாது. ஆனால் கத்தர் எங்களுக்கு காரணம் என்ன, நாங்கள் எங்களுடைய ஊழியத்தை உண்மையாய் உத்தமாய் கத்தருக்கு பயந்து அடிமை கோலம் எடுத்து நாங்கள் மான் புடு கண்டு நினைத்து பெருமை பாராதபடிக்கு கத்தரிய ஊழியத்தை செய்யும் பொழுது கத்தர் பார்க்கிறார். ஒரு காலம் இந்த சங்கம வானொலியின் சத்தம் உலகம் அங்கு உலகத்தில எல்லா ஊர்களும் கலந்து கொள்வார்கள். நின்று பாருங்கள், ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். காரணம் உங்களாலே நீங்கள் எல்லாம் அதில் கலந்து கொண்டு வார்த்தையை கொடுக்கிறீர்கள், நிகழ்ச்சியை நடத்துகிறீர்கள், பாடலை படிக்கிறீர்கள். இந்த சத்தம் பரலோகத்தில் கேட்டு ஆண்டவர் விடுவாரா எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். வருகிற சனிக்கிழமை நழுவி போவாய் விட வேண்டாம். உங்களுக்கு நான் இந்த இதுக்கு சொல்ல இல்லை, சனிக்கிழமை வந்து பாருங்கள். எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த சங்கம வானொலியை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார். இந்த நான் உங்களுக்கு கண்டிப்பா ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல இல்லை. உங்களுக்கு விருப்பம் தான் வாங்குவோம் ஆசீர்வாதம், விருப்பமா இல்லாட்டி ஆசீர்வாதம் இல்லை. அதுக்குள்ள பொறுத்து அமேன். ஓ, நேரம் கடந்து ஜெபம் பண்ணுவோமா? விழுத்தெறிஞ்சு ஜெபம் பண்ணுங்க. சனி ஞாயிற்றுக்கிழமை ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, காரணம் ஆண்டவர் லெசிபிரோட பேசுற ஒரு காரியம், மகனே சனி ஞாயிறிலே நீ ஆராதனை அபிஷேகம் செய். அதற்கிணங்க அவர் எடுத்த முயற்சி மேலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. சனி ஞாயிறிலே எத்தனையோ ஊழியக்காரர்கள் எத்தனை விசுவாசிகள் துதிக்கிறார்கள், பாட வருகிறார்கள். இந்த அட்டவணையை பார்த்துக்கொண்டு உங்களை வருகிற சனிக்கிழமை சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணும். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த கால வேலை, இந்த மாத வேலையில் கத்தாவே உங்களுடைய வல்லமையை பற்றி ஒரு செய்தி கொடுக்க கிருபை செய்தீர்கள் சுவாமி. அந்த வல்லமையை சங்கம வாழ்நுழையின் மூலம் உலகம் கண்டுகொள்ள நீர் ஒரு அற்புதத்தை செய்கிறீர் சுவாமி. அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவர். ஐயா, நீ சங்கம வாழ்நுழையை ஆசீர்வைத்து நித்திய வெளிச்சத்தை ஆசீர்வைத்து வார்த்தைகளின் வெளிச்சத்தை ஆசீர்வைத்து தந்தவரே, வருகிற சனி நாயகில் நடக்கிற நிகழ்ச்சியை கத்தாமே இந்த உலகம் மட்டும் கலந்து கொண்டு உமது நாமத்தை மயப்படுத்த நாங்கள் செய்கிற காரியங்கள் ஆண்டவரை பார்த்து நீ தேவதூர்களை கட்ட விட்டு உள்ளகம் எங்கும் அந்த நிகழ்ச்சியை கேட்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக வச்சிருக்கு. உமது நாமம் மயப்பட கத்தாவே இரவு போல நாங்கள் செயல்படுகிறோம் சுவாமி. ஒரு விசை நிரந்தரலும், எங்களை இணைந்தரலும், நித்திய சங்கம வாழ இணைந்தரலும், இல்லை கலந்து கொண்ட பிள்ளைகள், கேட்டுக்கொண்ட பிள்ளைகள், தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள், மறு ஒழுப்பில் கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்தவன் உண்டு. எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: Recording stopped.
2: ஆமீன்,
3: ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக கடந்து சென்ற சகோதர மகேந்திரன் யாவிச்சோர் யபடிஸ் குளம் யாழ்ந்து மாலை வேளையில் இணைந்தார். கத்திரதாமே அவருடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழிய சகோதரி ஏமி புஷ்பராஜ் அவர்களை அழைக்க இருக்கிறோம். பிரீசலோட்டமா.
1: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
3: சிஸ்டர் ஏமி, உங்களுடைய மைக்கை ஆன் பண்ணுங்கள். மைக்கை எப்பொழுதும் ஆன் பண்ணி கொண்டு சவுண்டை குறைத்து கொண்டு வந்தீங்கடா நல்லம்.
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
3: சிஸ்டர் ஏமி, பிரீசலோட். சிஸ்டர் ஏமி, பிரீசலோட், உங்களோட மைக்கை ஆன் பண்ணுங்கள் அல்லது போயிட்டு வாங்கள். சௌரி சுபா இளங்கோ அவரை காணவில்லை. பார்ப்போம், நான் ஒரு ஹெட் ஒன்றை போடுறேன், அவர் வருவார்னு
0: நினைக்கிறேன்.
3: ஆமேன், ஆமேன். சௌரி ஏமி புஷ்பராஜாவுடைய லைன் வந்து சௌதரி சிஸ்டர் ஏமி நிற்கிறா, ஆனால் அவருடைய மைக் எப்பவும் இந்த ஆஃபில் நின்றால் அவர் திரும்பி வாரது கஷ்டம். சிஸ்டர் ஏமி கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் போயிட்டு திரும்பி வாருங்கள் மைக்கை ஆன் பண்ணி கொண்டு. அதுவரையும் நான் ஒரு பாடலை போடுறேன், எங்களுடைய அட்டை போடுறேன், வாருங்கள்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி அவருடைய நாமத்தை பாடல்களினாலும் துதிகளினாலும் தேவ செய்திகளினாலும் அலங்கரிக்கும் இந்த வானொலியானது தனது நேயர்களுக்காக புதியதொரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது.